பைனா சிறுநவ்வுளம் கலகல பாரே ஆஜல பாதம் நிலிச்சிந்தா தன கோசம் ஏனாடைனா மிளமிள மெரிசே ஒக அக்னிகணம் மிகிலிந்தா தன கோசம் ஈ க்ஷணம்.